0: Mais je t'en rappelle. Ouais.
1: Alors, c'est ouais. Les puits d'aération.
2: Les puits d'aération, c'est ça.
0: Alors, c'est ça.
3: Salma.
0: هذا اللي في
3: الله
0: بلقى بحجر قاس. عرفتي شنو هو؟ هذاك الكيس. هذاك
3: اللي كيجري. لا هذاك الكيس.